0: வந்துட்டு கொஞ்சம்
1: Your subject, Enrique Lanasco Vasquez, code 4, valid 712-82.